ஆஸ்திரேலியாவே விசாலத்தம பௌவார்க குவனதில் நாளிக்காக்குவன ரேடியோ 2 ட்ரிபிள் ஓஹி அணு 8.5 தரங்கமாலாவ ஒஸ்ஸே ஒபவேத்தேன பாவ ஒபோந்தின் தன்னா. புரா வசர் 25 ஆசன்ன காலையாக அகண்டவ பெவத்துனு மேம குவனதில் வெடசட்டான இருதா தினவலாத் பிரச்சார வேண பாவ ஒபட்ட தன்னன்னட் கேமத்தான்.